உள்ள மசூதிய எழுத்துமிகிய ஒரு நாச்சேரிய கரங்காலங்க எல்லாம் ஜப்பனுக்கு நீ பூ திராஞ்சியம் பேசாம கள்ளம் போட்டான் காவ போய் சொல்றது பல டபிள்யூ கொஞ்சம் டிஸ்பிஞ்சிடால் இன்னும் அலிஃபினுக்கு இல்முகா.